0: என்ன பாவினான், எல்லாம் என்னோட அவசரத்தான். நான் அப்பவே சொன்னதில்லையா பார்த்து போனும் பார்த்து போகணும்.
1: யாரு லட்சுமியா தொட வேணா, சுப்பு
2: போனா
1: கொஞ்சம் தேன் கொண்டு வாடா, ஒரு முழு சேலை. யோ அறிவு கேட்டவன, லட்சுமியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேணாமா, அதுக்காக எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு சேலை வேணும். நம்ம கையால் அவளை பிடிக்க முடியாது, அதுல போட்டுதான் அவளை கொண்டு போனோம். தெரிஞ்சுதா?
2: சரி
1: சரி போ. சேது சேது, அழாதடா, கவலைப்படாத, நான் இருக்குல்ல சேது. எல்லாம் பாத்துக்கலாட்டியா, ஒன்னும் வரப்போகிறது இல்லையே உனக்கு, நான் இருக்குல்ல.
3: சுத்த

0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுது.
1: சாமி இடி செய்து நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்து இந்த உற்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு மனதை சொல்லுது. அண்ணா
1: தெரியும்
0: அனந்தண்ணா
1: சேது, சேது போயிட்டியா? சேது போயிட்டியா?